0: عادي عادي
1: نورمال.
0: 3 أور راك نخرج للجامع.
1: أ 3 أور جي في أ جمال فنا.
0: ولكن مني ترميني
1: أ بارتيغ دو مومون أو جي سور ديهور
0: باب الزنقة
1: جي ديفيان
0: أنا السواد
1: سواد
0: حيت كاينين الذئاب راه حتى التصرفات ديالي تيخصني نبدلهم حتى في الدار. راه التصرفات ديال الزنقة ما تنديرهمش في الدار. يلاه سيدي.
1: Les comportements que j'ai dehors n'est pas les mêmes qu'à la maison. Parce qu'il y a des loups. Des gens qui se sentent supérieurs à la femme. Par rapport à Souad, la voix change. Parce que Souad, c'est Souad. C'est la virilité.
0: Atay le Marrakechi.
2: Atay le Maghribi.
0: Whisky marocain. Atay le Maghribi.
1: J'ai travaillé dans l'artisanat traditionnel.
0: Ana kunt kanخدم الصنعه التقليديه. كان المعلم ديالي كيصيفطني شي حاجه.
1: Peu importe où mon maître m'envoyait.
0: كان قالت لي.
1: J'y allais.
0: العود
1: et au lieu de m'appeler
0: Lalla Maryam.
1: Lalla Maryam.
0: قال.
1: Il m'appelait
0: السواد. يعني هذاك قال لي تيقول لي شوف انا غادي نمحي لك هاد مريم. هاد مريم غادي تبقى غير في لاكارت.
1: Il m'a dit Maryam reste juste sur les papiers. Maintenant
0: Ntia
1: tu es
0: السواد.
1: Souad est devenu mon nom quand je suis rentrée dans une alka de Jemel Fna.
0: بقات هاد السواد اللي حتى وصلت للحلقه.
1: Jemel Fna. La place des artistes de Marrakech. Avant de continuer avec Maryam Souad, si tu ne sais pas ce que c'est une alka, écoute.